வரணும் வரணும் இசை திட என்னை தேடி வரணும் வரணும். ஹலோ, താങ്ക് യു. ഓക്കെ ലിസി, സന്തോഷം. അപ്പോ ശരി ലിസി, ബൈ.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: கண்ணனை உணரட்டே, மேக வசந்தம் புலரட்டே.
1: உணரட்டே
0: நிறைய கண்ணனை நிறையட்டே, ஹரித விப்ளவம் படரட்டே.